சொல்லி ஐயப்பன் அம்மான் ஐயப்பன் சுட்டு காக்க கொத்தி கடலில் இட்டு முன்னா பிள்ளை முன்னி எடுத்து தட்டா பிள்ளை தட்டி எடுத்து.

0: அருகில் வர அனுமதி நீ அருளூரா ஜீவம் விடரும் நின் விழிகள் காஷ்மீரம் உதிரும் நின் சுடிகள் என்னில் பூக்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆஸ்ரே எஃப்எம் 90, நாடினொப்பம் நாட்டார்கொப்பம்.